0: லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள்.
2: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அம்மறை மாவட்டத்தின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாரை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான ஆயர்களே, அருள் பணியாளர்களே, துறவர சகோதர சகோதரிகளே, கலாச்சாரம், அழகு மற்றும் நம்பிக்கை நிறைந்த இந்த நேப்பிள்ஸ் நகரில் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நகரம் ஆழமான போராட்டங்களையும் அதே சமயம் ஈடிணையற்ற மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை கூறியது போல, நேப்பிள்ஸில் வாழ்க்கை ஒருபோதும் எளிதானதாக இருந்ததில்லை, ஆனால் அது ஒருபோதும் சோகமானதாகவும் இருந்ததில்லை. இன்று நான் உங்களிடம் பேசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஒரு பங்காளியாக இருக்கவே வந்துள்ளேன். எம்மாவூ சீடர்களின் நற்செய்தி பகுதியை நாம் கேட்கும்போது என் இதயத்தில் தோன்றும் ஒரே வார்த்தை அக்கறை. இயேசு மனசோர்வடைந்தவர்களின் அருகிலேயே நடக்கிறார், அவர்களுக்கு செவிசாய்க்கிறார், அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்கிறார். அதே வழியில் நாமும் நமது நகரங்கள், நமது சமூகங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அக்கறை காட்ட அழைக்கப்படுகிறோம். அக்கறை என்பதற்கு நேரெதிரானது புறக்கணிப்பு. கைவிடப்பட்ட அண்டை பகுதிகள் வறுமை, வன்முறை மற்றும் தங்களை கவனிப்பாரற்று அல்லது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று உணரும் மக்களிடம் இந்த புறக்கணிப்பை நாம் காண்கிறோம். ஆனால் நம் சொந்த இதயங்களையே நாம் புறக்கணிக்கும் ஆபத்து நமக்குள் இருக்கிறது. திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் மேய்ப்பு பணி செய்பவர்கள் ஒரு பெரும் சுமையை தாங்குகிறார்கள். துயரங்களுக்கு செவிசாய்த்து குடும்பங்களையும் இளைஞர்களையும் வழிநடத்துவது மற்றும் சமூக, ஆன்மீக மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்கு பதிலளிப்பது என அவர்கள் பல பணிகளை செய்கிறார்கள். இந்த பணி சில நேரங்களில் அவர்களுக்கு மிகுந்த சோர்வையும் தனிமையையும் தரக்கூடும். அதனால்தான் நமக்கு ஜபம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றிப்பு தேவைப்படுகின்றன. நாம் தனிமைக்கும் தனிமனித வாதத்திற்கும் எதிராக நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து பயணிக்க வேண்டும். திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரும் ஒரே உடலாக ஒரே நோக்கத்தில் இணைந்து செயல்படும் போதுதான் திரு அவை மிகவும் வலுவானதாக மாறுகிறது. உங்கள் மறைமாவட்ட மன்றமானது செவிசாய்த்தல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வால் விளையும் அழகை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். திரு அவையை வெறும் பராமரிப்பு நிலையமாக வைத்திருப்பதை விடுத்து மக்களுடன் நெருக்கமாகவும் ஏழைகள் மற்றும் மறக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி பணி திரு அவையாக உருமாற்றுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் நேப்பிள்ஸ் நகரின் மற்றும் இவ்வுலகின் எதிர்காலத்திற்காக நம்பிக்கையை விதைப்பவர்களாகவும் இருங்கள்.
3: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அந்நகரின் மையப்பகுதியான பியாட்சா டெல் பெபிசிட்டியோவில் உள்ள பொது சதுக்கத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, சதுக்கத்தில் உங்களின் இந்த அன்பான வரவேற்பு ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தின் தூண் வரிசைகளை எனக்கு நினைவூட்டுகிறது. அது அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கும் ஒரு இடமாகும். உங்களின் அன்பிற்கும் விருந்தோம்பலுக்கும் எனது நன்றிகள். இன்று நாம் நாபோலியின் பல குரல்களை கேட்கிறோம். அவை அழகு, கலாச்சாரம், நம்பிக்கை மற்றும் வரலாற்றால் நிறைந்த குரல்கள். அதே சமயம் காயங்கள், வறுமை, பயம் மற்றும் ஏமாற்றத்தின் வடுக்கள் பதிந்த குரல்களும் கூட. எமாவுஸ் நோக்கிய பாதையில் சென்ற சீடர்களைப் போலவே பலரும் சோர்ந்து போயும் நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கைக்கும் அர்த்தத்திற்கும் ஏங்கி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நகரத்தில் வாழ்வு, நீதி மற்றும் நன்மையை நோக்கிய ஒரு ஆழமான தாகம் இன்னும் இருக்கிறது. அதை தீமையாலோ அல்லது விரக்தியாலோ ஒருபோதும் வீழ்த்த முடியாது. நாபோலி ஒரு வேதனையான முரண்பாட்டை எதிர்கொள்கிறது. சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வரும் அதே வேளையில் பல குடும்பங்கள் வேலையின்மை, சமத்துவமின்மை, மோசமான பொது சேவைகள், பள்ளி இடைநிற்றல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் ஆதிக்கம் போன்றவற்றால் இன்னும் போராடி வருகின்றன. இந்த யதார்த்தங்கள் அரசு நிறுவனங்களில் வலுவான பங்களிப்பையும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த முயற்சியையும் கோருகின்றன. இருப்பினும் இத்தகைய சிரமங்களுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சாமானியர்கள் இங்கு உள்ளனர். அவர்கள் நீதி, உண்மை, அழகு மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் அமைதியாக உழைக்கும் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆவார். இவர்களது முயற்சிகள் ஒருபோதும் தனிமைப்படுத்தப்படக்கூடாது. நாபோலி திரு அவையானது கல்வி ஒப்பந்தம் போன்ற முயற்சிகளின் மூலம் அரசு நிறுவனங்கள், சமூகங்கள் மற்றும் அமைப்புகளை இணைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு சக்தியாக மாறியிருப்பதைக் கண்டு நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். குழந்தைகளை பாதுகாக்கும், காயங்களை குணப்படுத்தும் மற்றும் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டும் ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப திரு அவை, குடிமைச் சமூகம் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைவரும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைதியின் பாலமாக திகழ வேண்டிய அழைப்பையும் நாபோலி பெற்றுள்ளது. அமைதி என்பது மனித இதயத்தில் தொடங்கி உறவுகளின் மூலம் வளர்ந்து அண்டை வீடுகளிலும் சமூகங்களிலும் பரவுகிறது. இது நீதி, தர்மம், உரையாடல் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றின் மூலம் கட்டி எழுப்பப்படுகிறது. குறிப்பாக புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் ஏழைகள் மீதான அக்கறையின் வழியாக இது சாத்தியமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவர்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, இன்றைய மாற்றத்தின் முன்னோடிகளும் அவர்களே. அவர்களின் படைப்பாற்றல், சேவை மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவை ஏற்கனவே இந்த நகரத்தை புதுப்பித்து வருகின்றன. ஆண்டவர் நாபோலி நகரை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாவும் புனித ஜெனுவாரியஸும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
1: அன்னை ஓர் அதிசயம்.
4: மானிடம் வீழ்ந்த அந்த தொடக்க காலத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் இதற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டது. முதல் பெற்றோரான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மீட்பு குறித்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதே அலகையின் மீது பெறப்போகும் வெற்றியை பற்றிய அந்த தீர்க்க தரிசனத்தில் அன்னை மரியா இறைவாக்காக முன்குறிக்கப்பட்டு விட்டார். உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவோம் என்று இறைவன் கூறிய போதே அன்னை மரியா தந்தையாம் இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஒரு கருவியாக செயல்பட அவரது எண்ணத்தில் உதிர்ந்து விட்டார். எந்த பெண்ணுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு மரியாவுக்கு உண்டு என்றால் அது அவர் இறைவனையே கருத்தாங்கியதுதான். இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் அளித்த இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற அந்த தூய வசனம் மரியாளின் வழியாகவே மானிடத்திற்கு ஒளியாக தோன்றியது. இது அவரது பிறப்பிற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது. இறைவனின் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா ஒரு தற்செயலான தேர்வு அல்ல. காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணிடம் பிறக்கச் செய்தார். அந்த பெண் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற்றவராகவும் பாவத்தில் நிழல் படாதவராகவும் இருக்க வேண்டும் என்பது இறை சித்தம். கப்ரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரையே வாழ்க, ஆண்டவர் மோடு இருக்கின்றார் என்று வாழ்த்திய போது அந்த வாழ்த்திலேயே மரியாவின் மேன்மை வெளிப்பட்டது. வானதூதரின் அந்த செய்தி மரியாளை அஞ்சச் செய்தாலும் அவர் இறைவனின் வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று மரியா கூறிய அந்த சொல் மனிதகுல வரலாற்றையே மாற்றி அமைத்தது. மரியாவின் இந்த ஆம் என்ற கீழ்ப்படிதல் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் வந்த சாபத்தை நீக்கி உலகிற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பை தந்தது. அனை மரியா இயேசுவை கருவில் தாங்கியது முதல் அவர் ஒரு சாதாரண தாயாக மட்டும் இருக்கவில்லை, அவர் மீட்பின் கருவியாகவும் முதல் சீடராகவும் மாறினார். இறைவனின் வார்த்தையை தன் இதயத்தில் இருத்தி அதை சிந்தனை செய்து வாழ்ந்த ஒரு உன்னத ஆளுமை அவர். மரியாளின் கீழ்ப்படிதல் என்பது வெறும் சொல்லோடு நின்றுவிடவில்லை. அவர் கருவுற்றிருந்த போது தனது உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருப்பதை அறிந்து அவருக்கு உதவி செய்ய மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார். அது அவரது பிறர் நல சேவையையும் அன்பையும் காட்டுகின்றது. அனை மரியா எலிசபெத்தை சந்தித்த போது மரியாவின் வாழ்த்தொழியை கேட்டதுமே எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத், பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மரியாளை போற்றினார். மரியாளின் புகழ்பெற்ற ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றேன் என்ற பாடல் அவரது ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுகின்றது. தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைவன் உயர்த்தியதையும் ஏழை எளியோர் மீது அவர் காட்டும் இரக்கத்தையும் அந்த பாடல் பறைசாற்றுகின்றது. இயேசுவின் பிறப்பிற்காக பெத்லேகேம் சென்றபோது தங்குவதற்கு இடம் கிடைக்காத நிலையிலும் அனை மரியா பொறுமையை கடைபிடித்தார். மாட்டுத் தொழுவத்தில் மீட்பரை ஈன்றெடுத்த அந்த தருணம் எளிமையின் சிகரமாக அன்னை மரியா விளங்குவதை நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த போது சிமியோன் என்ற பெரியவர் உமது இதயத்தையும் ஒரு வால் ஊடுருவும் என்று கூறிய தீர்க்க தரிசனத்தை அன்னை மரியா அமைதியாக ஏற்றார். துன்பங்கள் வருமென்று தெரிந்தும் அவர் பின்வாங்கவில்லை. இயேசுவின் பணிவாழ்வில் அன்னை மரியா எப்போதும் நிழலாக தொடர்ந்தார். கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போன போது அவர் இயேசுவிடம் வைத்த பரிந்துரை அவரது முதல் அற்புதத்திற்கு வழிவகுத்தது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற மரியாவின் வார்த்தை இன்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இயேசு ஆற்றிய முதல் அருங்குறி அன்னை மரியாவின் பரிந்துரையால் தான் நிகழ்ந்தது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்ற அந்த சிறிய விண்ணப்பம் விவிலியத்தில் உள்ள மிகச்சிறிய சபமாக கருதப்படுகின்றது. சிறிய சபத்தை ஆற்றலோடு செவிப்பதை ஜேசு தம் தாயிடமே கற்றுக்கொண்டார். ஜேசு தனது போதனைகளில் பயன்படுத்திய உவமைகள் பலவற்றை அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. மீன் பிடித்தல், வானத்து பறவைகள், காட்டு மலர்கள் என அன்னை மரியா கற்றுக் கொடுத்த எளிமையான பாடங்களே இயேசுவின் போதனைகளில் வெளிப்பட்டன. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் அவரது சீடர்களை கைவிட்டு ஓடிய போது அன்னை மரியா மட்டும் சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார். மகனின் வேதனையை தன் வேதனையாக ஏற்று மீட்பின் பலியில் அவரோடு இணைந்திருந்தார். சிலுவையில் இருந்து இயேசு, பெண்ணே இதோ உன் மகன் என்று யோவானை சுட்டி காட்டிய போது அனை மரியா ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் தாயாக மாறினார். அன்று முதல் அவர் அனைத்து விசுவாசிகளுக்கும் புகலிடமாகவும் அன்னையாகவும் இருக்கின்றார். கருதினால் நியூமன் கூறியது போல கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாவின் புனிதத்தையும் ஆளுமையையும் யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது. இயேசுவோடு மரபணு ரீதியாக தொடர்பு கொண்ட ஒரே ஜீவன் அவரே. அன்பாந்தவர்களே, அனை மரியா எவ்வாறு இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து மீட்பரின் தாயாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை இன்று நாம் சிந்தித்தோம். அவரது கீழ்ப்படிதலும் பரிந்துரைக்கும் பண்பும் நமது வாழ்விற்கு பெரிய படிப்பினையாக உள்ளன. தனது மகனின் துயரத்தில் பங்கேற்று நமக்காக ஒரு தாயாக சிலுவையின் அடியில் நின்ற அந்த அன்னையின் பாதம் பணிவோம். அடுத்த வார அத்தியாயத்தில் அன்னை மரியாவின் வாழ்வில் மேலும் பல புனிதமான செய்திகளை காண்போம். அன்னையின் அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி.
1: செய்திகள்.
2: உங்களின் அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி, ஒழுக்கம் மற்றும் தளராத விடாமுயற்சி ஆகியவற்றாலேயே வெற்றி என்னும் இலக்கை அடைந்திருக்கிறீர்கள் என்றும், வெற்றி கழிப்பிலும் சரி, சவாலான தருணங்களிலும் சரி, எதற்கும் அஞ்சாமலும், மன உறுதி குறையாமலும் நீங்கள் காட்டிய அந்த துணிவே இன்று உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 9 சனிக்கிழமை அன்று 2026 செரி ஏ கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இன்டர்மிலன் அணியினர் பயிற்சியாளர்கள் நிர்வாகிகள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நீங்கள் கடந்து வந்த இந்த அனுபவத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும், இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சிறந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார். மேலும் பல இளைஞர்கள் உங்களை தங்கள் வீரர்களாகவும் பின்பற்றத்தக்க முன்மாதிரிகளாகவும் பார்க்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இதனால் விளையாட்டு வீரர்களாகிய நீங்கள் வெறும் திறமையை வெளிப்படுத்துபவர்களாய் மட்டுமல்லாமல் உயர்ந்த மதிப்புகளின் சாட்சிகளாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள் என்றும் திருத்தந்தை கூறினார். ஏறத்தாழ 35 முன்பு புனித 2 சான்பால் அவர்கள் இன்டர்கார்லோ அணியின் நிர்வாகிகளையும் வீரர்களையும் சந்தித்த போது அவர் ஆற்றிய உரையில், உங்களிலும் உங்கள் நடத்தையிலும் உள்ள நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் பலர் அடையாளம் கண்டு அங்கீகரிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறியதை மேற்கோள் காட்டி, இந்த வார்த்தைகளை நானும் உங்களிடம் மீண்டும் கூற விரும்புகிறேன் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். இறுதியாக இன்டர்மிலன் அணியின் வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அங்குள்ள அனைவருக்கும் தனது திருத்தூது ஆசிரையும் வாழ்த்துக்களையும் வழங்கி தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
1: வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு May 6 புதன்கிழமையன்று ரோமில் அறிமுகப்படுத்தப்பட்ட அருளின் நிழலில் விடுதலை என்ற புத்தகம் புனித அகுஸ்தினாரின் சபையின் தலைமை பணியாளராக பணியாற்றி தற்போது திருத்தந்தையாக உயர்ந்துள்ள ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்டினின் ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகளை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. அகஸ்தீனியன் தந்தையர்களான ரோக்கா ரொன்சானி, மிகுவல் ஏஞ்சல் மார்டின் ஜூவாரஸ் மற்றும் மைக்கேல் டி கிரிகோரியோ ஆகியோரால் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் விரைவில் உலகம் முழுவதும் 30 மொழிகளில் வெளிவர உள்ளது. இந்த நூல் அறிமுக விழாவில் அருள்பணி ஜோசப் ஃபரேல், சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பவுலோ ரூஃபினி, திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின், எழுத்தாளர் மரியா கிரேசியா காலன்ரோன் மற்றும் நெறியாளர் ஆண்ட்ரியா டொர்னெல்லி ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித அகுஸ்தீனின் ஒழுங்குமுறையிலிருந்து இந்த தலைப்பு உருவானதாக விளக்கமளித்துள்ள அருள்பணி ஃபரேல் அவர்கள், இந்த நூல் கிறிஸ்தவர்களை அருளின் நிழலில் சுதந்திரமாக வாழ அழைக்கிறது என்றும், அன்பு, ஆன்மீக அழகு மற்றும் நம்பிக்கையில் வேரூன்றிய சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். இந்த படைப்பை ஒளியூட்டும் ஒன்றாக விவரித்துள்ள ரூஃபினி அவர்கள், மேலும் பிரவோயிஸ்ட் அதிகாரத்தை ஒரு ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பாக பார்க்காமல் மென்மை, ஒற்றுமை மற்றும் தோழமை கலந்த சேவையாக கருதுவதை இந்த நூல் முன்னிலைப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் குறித்து பேசிய கர்தினால் ஃபரோலின் அவர்கள், பிரவோயிஸ்ட் அகஸ்தீனியன் ஆன்மீகத்தையும் குறிப்பாக கடவுளையும் உண்மையையும் தேடுவது குறித்து கவனம் செலுத்தினார் என்றும், கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களை உண்மையை உடைமையாக்கியவர்களாக பார்க்காமல் உண்மையின் கருப்பொருளை தேடி ஒன்றாக பயணிக்கும் உடன் பயணிகளாகவே புரோவோயிஸ்ட் கருதுகிறார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள், அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். திருத்தந்தையின் நாபோலி நகரத்துக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள்.
2: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அம்மறை மாவட்டத்தின் ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் துறவரத்தாரை சந்தித்து உரையாடினார். இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான ஆயர்களே, அருள் பணியாளர்களே, துறவர சகோதர சகோதரிகளே, கலாச்சாரம், அழகு மற்றும் நம்பிக்கை

0: நிறைந்த இந்த நேப்பிள்ஸ் நகரில் இருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நகரம் ஆழமான போராட்டங்களையும் அதே சமயம் ஈடிணையற்ற மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொண்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருமுறை கூறியது போல நேப்பிள்ஸில் வாழ்க்கை ஒருபோதும் எளிதானதாக இருந்ததில்லை, ஆனால் அது ஒருபோதும் சோகமானதாகவும் இருந்ததில்லை. இன்று நான் உங்களிடம் பேசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் மகிழ்ச்சியிலும் நம்பிக்கையிலும் ஒரு பங்காளியாக இருக்கவே வந்துள்ளேன். எம்மாவூஸ் சீடர்களின் நற்செய்தி பகுதியை நாம் கேட்கும்போது என் இதயத்தில் தோன்றும் ஒரே வார்த்தை அக்கறை. இயேசு மனசோர்வடைந்தவர்களின் அருகிலேயே நடக்கிறார், அவர்களுக்கு செவிசாய்க்கிறார், அவர்களின் நம்பிக்கையை மீண்டும் மீட்டெடுக்கிறார். அதே வழியில் நாமும் நமது நகரங்கள், நமது சமூகங்கள் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவருக்கொருவர் அக்கறை காட்ட அழைக்கப்படுகிறோம். அக்கறை என்பதற்கு நேரெதிரானது புறக்கணிப்பு. கைவிடப்பட்ட அண்டை பகுதிகள் வறுமை, வன்முறை மற்றும் தங்களை கவனிப்பாரற்று அல்லது யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று உணரும் மக்களிடம் இந்த புறக்கணிப்பை நாம் காண்கிறோம். ஆனால் நம் சொந்த இதயங்களையே நாம் புறக்கணிக்கும் ஆபத்து நமக்குள் இருக்கிறது. திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் மேய்ப்பு பணி செய்பவர்கள் ஒரு பெரும் சுமையை தாங்குகிறார்கள். துயரங்களுக்கு செவிசாய்த்து குடும்பங்களையும் இளைஞர்களையும் வழிநடத்துவது மற்றும் சமூக, ஆன்மீக மற்றும் வாழ்வாதார தேவைகளுக்கு பதிலளிப்பது என அவர்கள் பல பணிகளை செய்கிறார்கள். இந்த பணி சில நேரங்களில் அவர்களுக்கு மிகுந்த சோர்வையும் தனிமையையும் தரக்கூடும். அதனால்தான் நமக்கு ஜபம், சகோதரத்துவம் மற்றும் ஒன்றிப்பு தேவைப்படுகின்றன. நாம் தனிமைக்கும் தனிமனித வாதத்திற்கும் எதிராக நின்று ஒருவருக்கொருவர் துணையாக இணைந்து பயணிக்க வேண்டும். திரு அவை பணியாளர்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரும் ஒரே உடலாக ஒரே நோக்கத்தில் இணைந்து செயல்படும் போதுதான் திரு அவை மிகவும் வலுவானதாக மாறுகிறது. உங்கள் மறைமாவட்ட மன்றமானது செவிசாய்த்தல், ஒத்துழைப்பு மற்றும் பகிரப்பட்ட பொறுப்புணர்வால் விளையும் அழகை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லுங்கள். திரு அவையை வெறும் பராமரிப்பு நிலையமாக வைத்திருப்பதை விடுத்து மக்களுடன் நெருக்கமாகவும் ஏழைகள் மற்றும் மறக்கப்பட்டவர்கள் மீது அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நற்செய்தி பணி திரு அவையாக உருமாற்றுங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். கிறிஸ்துவின் சாட்சிகளாகவும் நேப்பிள்ஸ் நகரின் மற்றும் இவ்வுலகின் எதிர்காலத்திற்காக நம்பிக்கையை விதைப்பவர்களாகவும் இருங்கள்.
1: மே 8 வெள்ளியன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நாபோலி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு நிகழ்வாக அந்நகரின் மையப்பகுதியான பியாட்சா டெல் பெபிசிட்டியோவில் உள்ள பொது சதுக்கத்திற்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தார். அச்சந்திப்பின் போது இடம்பெற்ற உரை இப்போது அவ்வுரைக்கு செவிமடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, சதுக்கத்தில் உங்களின் இந்த அன்பான வரவேற்பு ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தின் தூண் வரிசைகளை எனக்கு நினைவூட்டுகிறது. அது அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கும் ஒரு இடமாகும். உங்களின் அன்பிற்கும் விருந்தோம்பலுக்கும் எனது நன்றிகள். இன்று நாம் நாபோலியின் பல குரல்களை கேட்கிறோம். அவை அழகு, கலாச்சாரம், நம்பிக்கை மற்றும் வரலாற்றால் நிறைந்த குரல்கள். அதே சமயம் காயங்கள், வறுமை, பயம் மற்றும் ஏமாற்றத்தின் வடுக்கள் பதிந்த குரல்களும் கூட. எமாவுஸ் நோக்கிய பாதையில் சென்ற சீடர்களைப் போலவே பலரும் சோர்ந்து போயும் நிச்சயமற்ற நிலையிலும் நம்பிக்கைக்கும் அர்த்தத்திற்கும் ஏங்கி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் இந்த நகரத்தில் வாழ்வு, நீதி மற்றும் நன்மையை நோக்கிய ஒரு ஆழமான தாகம் இன்னும் இருக்கிறது. அதை தீமையாலோ அல்லது விரக்தியாலோ ஒருபோதும் வீழ்த்த முடியாது. நாபோலி ஒரு வேதனையான முரண்பாட்டை எதிர்கொள்கிறது. சுற்றுலா வளர்ச்சி அடைந்து வரும் அதே வேளையில் பல குடும்பங்கள் வேலையின்மை, சமத்துவமின்மை, மோசமான பொது சேவைகள், பள்ளி இடைநிற்றல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் ஆதிக்கம் போன்றவற்றால் இன்னும் போராடி வருகின்றன. இந்த யதார்த்தங்கள் அரசு நிறுவனங்களில் வலுவான பங்களிப்பையும் சமூகத்தின் ஒருங்கிணைந்த முயற்சியையும் கோருகின்றன. இருப்பினும் இத்தகைய சிரமங்களுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சாமானியர்கள் இங்கு உள்ளனர். அவர்கள் நீதி, உண்மை, அழகு மற்றும் ஒருமைப்பாட்டிற்காக ஒவ்வொரு நாளும் அமைதியாக உழைக்கும் பெண்கள் மற்றும் ஆண்கள் ஆவார். இவர்களது முயற்சிகள் ஒருபோதும் தனிமைப்படுத்தப்படக்கூடாது. நாபோலி திரு அவையானது கல்வி ஒப்பந்தம் போன்ற முயற்சிகளின் மூலம் அரசு நிறுவனங்கள், சமூகங்கள் மற்றும் அமைப்புகளை இணைக்கும் ஒரு ஒருங்கிணைப்பு சக்தியாக மாறியிருப்பதைக் கண்டு நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன். குழந்தைகளை பாதுகாக்கும், காயங்களை குணப்படுத்தும் மற்றும் நம்பிக்கையை மீண்டும் நிலைநாட்டும் ஒரு நகரத்தை கட்டி எழுப்ப திரு அவை, குடிமை சமூகம் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைவரும் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம். மத்திய தரைக்கடல் பகுதியில் அமைதியின் பாலமாக திகழ வேண்டிய அழைப்பையும் நாபோலி பெற்றுள்ளது. அமைதி என்பது மனித இதயத்தில் தொடங்கி உறவுகளின் மூலம் வளர்ந்து அண்டை வீடுகளிலும் சமூகங்களிலும் பரவுகிறது. இது நீதி, தர்மம், உரையாடல் மற்றும் விருந்தோம்பல் ஆகியவற்றின் மூலம் கட்டியெழுப்பப்படுகிறது. குறிப்பாக புலம்பெயர்ந்தோர், அகதிகள் மற்றும் ஏழைகள் மீதான அக்கறையின் வழியாக இது சாத்தியமாகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக இளைஞர்கள் மீது உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். அவர்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, இன்றைய மாற்றத்தின் முன்னோடிகளும் அவர்களே. அவர்களின் படைப்பாற்றல், சேவை மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவை ஏற்கனவே இந்த நகரத்தை புதுப்பித்து வருகின்றன. ஆண்டவர் நாபோலி நகரை ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாவும் புனித ஜெனுவாரியஸும் உங்களை எப்போதும் வழிநடத்தி பாதுகாப்பாராக.
2: அன்னை ஓர் அதிசயம்.
3: மானிடம் வீழ்ந்த அந்த தொடக்க காலத்திலேயே ஏதேன் தோட்டத்தில் இதற்கான வாக்குறுதி அளிக்கப்பட்டது. முதல் பெற்றோரான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் மீட்பு குறித்த வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதே அலகையின் மீது பெறப்போகும் வெற்றியை பற்றிய அந்த தீர்க்க தரிசனத்தில் அன்னை மரியா இறைவாக்காக முன்குறிக்கப்பட்டு விட்டார். உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவோம் என்று இறைவன் கூறிய போதே அன்னை மரியா தந்தையாம் இறைவனின் மீட்பு திட்டத்தில் ஒரு கருவியாக செயல்பட அவரது எண்ணத்தில் உதிர்ந்து விட்டார். எந்த பெண்ணுக்கும் இல்லாத தனிச்சிறப்பு மரியாவுக்கு உண்டு என்றால் அது அவர் இறைவனையே கருத்தாங்கியதுதான். இறைவாக்கினர் எசாயா வழியாக இறைவன் அளித்த, இதோ ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்ற அந்த தூய வசனம் மரியாளின் வழியாகவே மானிடத்திற்கு ஒளியாக தோன்றியது. இது அவரது பிறப்பிற்கு ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பே முன்னுரைக்கப்பட்டது. இறைவனின் மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா ஒரு தற்செயலான தேர்வு அல்ல. காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை ஒரு பெண்ணிடம் பிறக்கச் செய்தார். அந்த பெண் இறைவனின் அருளை பரிபூரணமாக பெற்றவராகவும் பாவத்தில் நிழல் படாதவராகவும் இருக்க வேண்டும் என்பது இறை சித்தம். கபிரியேல் தூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் மோடு இருக்கின்றார் என்று வாழ்த்திய போது அந்த வாழ்த்திலேயே மரியாவின் மேன்மை வெளிப்பட்டது. வானதூதரின் அந்த செய்தி மரியாளை அஞ்சச் செய்தாலும் அவர் இறைவனின் வார்த்தைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று மரியா கூறிய அந்த சொல் மனிதகுல வரலாற்றையே மாற்றி அமைத்தது. மரியாவின் இந்த ஆம் என்ற கீழ்ப்படிதல் ஏவாளின் கீழ்ப்படியாமையால் வந்த சாபத்தை நீக்கி உலகிற்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மீட்பை தந்தது. அன்னை மரியா இயேசுவை கருவில் தாங்கியது முதல் அவர் ஒரு சாதாரண தாயாக மட்டும் இருக்கவில்லை, அவர் மீட்பின் கருவியாகவும் முதல் சீடராகவும் மாறினார். இறைவனின் வார்த்தையை தன் இதயத்தில் இருத்தி அதை சிந்தனை செய்து வாழ்ந்த ஒரு உன்னத ஆளுமை அவர். மரியாளின் கீழ்ப்படிதல் என்பது வெறும் சொல்லோடு நின்றுவிடவில்லை. அவர் கருவுற்றிருந்த போது தனது உறவினரான எலிசபெத் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருப்பதை அறிந்து அவருக்கு உதவி செய்ய மலை நாட்டிற்கு விரைந்து சென்றார். அது அவரது பிறர் நல சேவையையும் அன்பையும் காட்டுகின்றது. அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்த போது மரியாவின் வாழ்த்தொழியை கேட்டதுமே எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத், பெண்களுள் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று மரியாளை போற்றினார். மரியாளின் புகழ்பெற்ற ஆண்டவரை பெருமைப்படுத்துகின்றேன் என்ற பாடல் அவரது ஆன்மீக முதிர்ச்சியை காட்டுகின்றது. தாழ்நிலையில் இருந்த தன்னை இறைவன் உயர்த்தியதையும் ஏழை எளியோர் மீது அவர் காட்டும் இரக்கத்தையும் அந்த பாடல் பறைசாற்றுகின்றது. இயேசுவின் பிறப்பிற்காக பெத்லேகேம் சென்றபோது தங்குவதற்கு இடம் கிடைக்காத நிலையிலும் அன்னை மரியா பொறுமையை கடைபிடித்தார். மாட்டு தொழுவத்தில் மீட்பரை ஈன்றெடுத்த அந்த தருணம் எளிமையின் சிகரமாக அன்னை மரியா விளங்குவதை நமக்கு உணர்த்துகின்றது. இயேசுவை கோவிலில் அர்ப்பணித்த போது சிமியோன் என்ற பெரியவர் உமது இதயத்தையும் ஒரு வால் ஊடுருவும் என்று கூறிய தீர்க்க தரிசனத்தை அன்னை மரியா அமைதியாக ஏற்றார். துன்பங்கள் வருமென்று தெரிந்தும் அவர் பின்வாங்கவில்லை. இயேசுவின் பணிவாழ்வில் அன்னை மரியா எப்போதும் நிழலாக தொடர்ந்தார். கானாவூர் திருமணத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து போன போது அவர் இயேசுவிடம் வைத்த பரிந்துரை அவரது முதல் அற்புதத்திற்கு வழிவகுத்தது. அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற மரியாவின் வார்த்தை இன்றும் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இயேசு ஆற்றிய முதல் அருங்குறி அன்னை மரியாவின் பரிந்துரையால் தான் நிகழ்ந்தது. திராட்சை ரசம் தீர்ந்துவிட்டது என்ற அந்த சிறிய விண்ணப்பம் விவிலியத்தில் உள்ள மிகச்சிறிய சபமாக கருதப்படுகின்றது. சிறிய சபத்தை ஆற்றலோடு செவிப்பதை ஜேசு தம் தாயிடமே கற்றுக்கொண்டார். ஜேசு தனது போதனைகளில் பயன்படுத்திய உவமைகள் பலவற்றை அன்னை மரியாவிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது. மீன்பிடித்தல், வானத்து பறவைகள், காட்டு மலர்கள் என அன்னை மரியா கற்றுக் கொடுத்த எளிமையான பாடங்களே இயேசுவின் போதனைகளில் வெளிப்பட்டன. இயேசுவின் கல்வாரி பயணத்தில் அவரது சீடர்களை கைவிட்டு ஓடிய போது அன்னை மரியா மட்டும் சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார். மகனின் வேதனையை தன் வேதனையாக ஏற்று மீட்பின் பலியில் அவரோடு இணைந்திருந்தார். சிலுவையில் இருந்து இயேசு, பெண்ணே இதோ உன் மகன் என்று யோவானை சுட்டி காட்டிய போது அன்னை மரியா ஒட்டுமொத்த திருச்சபைக்கும் தாயாக மாறினார். அன்று முதல் அவர் அனைத்து விசுவாசிகளுக்கும் புகலிடமாகவும் அன்னையாகவும் இருக்கின்றார். கருதினால் நியூமன் கூறியது போல கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாவின் புனிதத்தையும் ஆளுமையையும் யாராலும் மதிப்பீடு செய்ய முடியாது. இயேசுவோடு மரபணு ரீதியாக தொடர்பு கொண்ட ஒரே ஜீவன் அவரே. அன்பாந்தவர்களே, அன்னை மரியா எவ்வாறு இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து மீட்பரின் தாயாக தன்னை அர்ப்பணித்தார் என்பதை இன்று நாம் சிந்தித்தோம். அவரது கீழ்ப்படிதலும் பரிந்துரைக்கும் பண்பும் நமது வாழ்விற்கு பெரிய படிப்பினையாக உள்ளன. தனது மகனின் துயரத்தில் பங்கேற்று நமக்காக ஒரு தாயாக சிலுவையின் அடியில் நின்ற அந்த அன்னையின் பாதம் பணிவோம். அடுத்த வார அத்தியாயத்தில் அன்னை மரியாவின் வாழ்வில் மேலும் பல புனிதமான செய்திகளை காண்போம். அன்னையின் அருள் உங்களோடு இருப்பதாக. நன்றி.
2: செய்திகள்.
0: உங்களின் அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சி, ஒழுக்கம் மற்றும் தளராத விடாமுயற்சி ஆகியவற்றாலேயே வெற்றி என்னும் இலக்கை அடைந்திருக்கிறீர்கள் என்றும், வெற்றி கழிப்பிலும் சரி சவாலான தருணங்களிலும் சரி எதற்கும் அஞ்சாமலும் மன உறுதி குறையாமலும் நீங்கள் காட்டிய அந்த துணிவே இன்று உங்களை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். May 9 சனிக்கிழமை அன்று 2026 செரி ஏ கால்பந்து தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற இன்டர்மிலன் அணியினர் பயிற்சியாளர்கள் நிர்வாகிகள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு திருத்தந்தை கூறினார். நீங்கள் கடந்து வந்த இந்த அனுபவத்தை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும், இளைஞர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஒரு சிறந்த செய்தியை அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பவர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்றும் திருத்தந்தை அவர்களை கேட்டுக்கொண்டார்.
4: மேலும் பல இளைஞர்கள் உங்களை தங்கள் வீரர்களாகவும் பின்பற்றத்தக்க முன்மாதிரிகளாகவும் பார்க்கிறார்கள் என்று எடுத்துக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், இதனால் விளையாட்டு வீரர்களாகிய நீங்கள் வெறும் திறமையை வெளிப்படுத்துபவர்களாய் மட்டுமல்லாமல் உயர்ந்த மதிப்புகளின் சாட்சிகளாகவும் இருக்க வேண்டிய பொறுப்பை ஏற்றுள்ளீர்கள் என்றும் திருத்தந்தை கூறினார். ஏறத்தாழ 35 ஆண்டுகளுக்கு முன்பு புனித இரண்டாம் சான்பால் அவர்கள் இன்டர் கார்லோ அணியின் நிர்வாகிகளையும் வீரர்களையும் சந்தித்த போது அவர் ஆற்றிய உரையில், உங்களிலும் உங்கள் நடத்தையிலும் உள்ள நம்பகத்தன்மையையும் நேர்மையையும் பலர் அடையாளம் கண்டு அங்கீகரிப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று கூறியதை மேற்கோள் காட்டி, இந்த வார்த்தைகளை நானும் உங்களிடம் மீண்டும் கூற விரும்புகிறேன் என்று திருத்தந்தை குறிப்பிட்டார். இறுதியாக இன்டர்மிலன் அணியின் வீரர்கள், அவர்களது குடும்பத்தினர் மற்றும் அங்குள்ள அனைவருக்கும் தனது திருத்தூது ஆசிரையும் வாழ்த்துக்களையும் வழங்கி தனது உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார்.
2: வத்திக்கான் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு 6 புதன்கிழமையன்று ரோமில் அறிமுகப்படுத்தப்பட்ட அருளின் நிழலில் விடுதலை என்ற புத்தகம் புனித அகுஸ்தினாரின் சபையின் தலைமை பணியாளராக பணியாற்றி தற்போது திருத்தந்தையாக உயர்ந்துள்ள ராபர்ட் பிரான்சிஸ் பிரவோஸ்டினின் ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகளை பற்றிய நுண்ணறிவை வழங்குகிறது. அகஸ்தீனியன் தந்தையர்களான ரோக்கோ ரொன்சானி, மிகுவல் ஏஞ்சல் மார்டின் ஜூவாரஸ் மற்றும் மைக்கேல் டி கிரிகோரியோ ஆகியோரால் தொகுக்கப்பட்ட இந்த புத்தகம் விரைவில் உலகம் முழுவதும் 30 மொழிகளில் வெளிவர உள்ளது. இந்த நூல் அறிமுக விழாவில் அருள்பணி ஜோசப் ஃபரேல், சமூக தொடர்புக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் பவுலோ ரூஃபினி, திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின், எழுத்தாளர் மரியா கிரேசியா காலன்ரோன் மற்றும் நெறியாளர் ஆண்ட்ரியா டொர்னெல்லி ஆகியோர் கலந்து கொண்டனர். புனித அகுஸ்தீனின் ஒழுங்குமுறையிலிருந்து இந்த தலைப்பு உருவானதாக விளக்கமளித்துள்ள அருள்பணி ஃபரேல் அவர்கள், இந்த நூல் கிறிஸ்தவர்களை அருளின் நிழலில் சுதந்திரமாக வாழ அழைக்கிறது என்றும், அன்பு, ஆன்மீக அழகு மற்றும் நம்பிக்கையில் வேரூன்றிய சுதந்திரத்தை வலியுறுத்துகிறது என்றும் கூறியுள்ளார். இந்த படைப்பை ஒளியூட்டும் ஒன்றாக விவரித்துள்ள ரூஃபினி அவர்கள், மேலும் பிரவோயிஸ்ட் அதிகாரத்தை ஒரு ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பாக பார்க்காமல் மென்மை, ஒற்றுமை மற்றும் தோழமை கலந்த சேவையாக கருதுவதை இந்த நூல் முன்னிலைப்படுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நூல் குறித்து பேசிய கர்தினால் ஃபரோலின் அவர்கள், பிரவோயிஸ்ட் அகஸ்தீனியன் ஆன்மீகத்தையும் குறிப்பாக கடவுளையும் உண்மையையும் தேடுவது குறித்து கவனம் செலுத்தினார் என்றும், கிறிஸ்துவ நம்பிக்கையாளர்களை உண்மையை உடைமையாக்கியவர்களாக பார்க்காமல் உண்மையின் கருப்பொருளை தேடி ஒன்றாக பயணிக்கும் உடன் பயணிகளாகவே புரோவோயிஸ்ட் கருதுகிறார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
5: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி என்ற இந்த தொடரில் நாம் இணைந்திருக்கின்றோம். வான் சிறப்பு என்கிற இரண்டாம் தலைப்பிலிருந்து 11 குரல் அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று என்று அந்த குரல் சொல்கிறது. வானின் உலகம் வழங்கி வருதலால், இந்த உலகம் இயங்குவது என்பதே மழையினால்தான். மழை இல்லை என்றால் உலகம் இல்லை, அங்கு வறட்சி, உயிர்கள் பாதிப்படைந்து இல்லாமல் போய்விடும் சூழல். எனவே மழை, மழை அது இந்த உலகத்திற்கான அடிப்படை. அந்த மழை இல்லையேல் வாழ்வு இல்லை என்பதனால் அது அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அமிழ்தம் என்பது பல உணவு வகைகளுக்கு சொல்லப்படுகிற ஓர் அரிய சொல். உணவு, நீர், தாய்ப்பால் இவையெல்லாமே அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே மழை அதுவும் ஓர் அமிழ்தம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அமிழ்தம் மழை இது தொடர்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது விவிலியத்திலே ஐவகை உணவு சொல்லப்படுவதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒன்று அன்றாட உணவு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த மன்றாட்டிலே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று இறைமகன் இயேசு நாமெல்லாம் வேண்டுவதற்கு கற்றுத்தருகிறார். அது அன்றாட உணவு. இரண்டு இறைமொழி என்கிற உணவு. சாத்தான் இயேசுவை சோதித்த பொழுது அங்கு இயேசு சொல்கின்ற ஒரு சொல், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். இறைமொழி உணவு. இறையின் நன்மை என்பது இன்னொரு உணவு. நாம் உண்கின்றோமே, திருப்பலியில் பெற்றுக்கொள்கின்றோமே நற்கருணை, அந்த உணவு. இது என் உடல், இது உங்களுக்காக உணவாக தரப்படுகிற உணவு உடல் என்று இறைமுகன் இயேசு சொல்கிறாரே, அந்த உணவு. நான்காம் ஓர் உணவை இறைமுகன் இயேசு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுவது போன்று, என்னை அனுப்பியவருடைய வேலையை செய்து முடிப்பதும் அவர் திருவுளப்படி வாழ்வதுமே நான் உண்கின்ற உணவு என்று ஒரு சிறப்பு மிக்க உணவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். நிறைவாக விண்ணகத்தில் நமக்கு தரப்படுகிற அந்த ஒரு விருந்து, விண்ணக விருந்து, அதுவும் ஓர் உணவு. இப்படி ஐவகையான உணவுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உணவு மேன்மையான ஒன்று. இந்த உணவு வரிசையில் வரக்கூடிய ஒன்றுதான் மழை. ஏனென்றால் அந்த மழை இங்கு உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே அது அமிழ்தமாக உணவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரி மாரியை போன்றவர், அவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு உணவாக வழங்கியவர். அந்த அன்னை மரியின் வழியில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த மாரி மழை என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்படியென்றால் உலகம் அனைத்திற்குமே அமிழ்தமாக இருக்கக்கூடிய இந்த மழை இங்கு எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கின்ற வகையில் இன்று சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே இந்த மழையை இங்கு எல்லாரும் பெறுவதற்குரிய வழிவகைகளை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. மரம், மரம், மழை தரும் மரங்கள் இங்கு பயிரிடப்பட வேண்டும். மரங்கள் வெட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு மழையை அமிழ்தமாக ஏற்று மழை எல்லாருக்கும் கிடைக்கும் வகையிலே உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு நாம் முயல்வோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும். நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூல் 8வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2வது வாசகம் 1 பேதுரு அவருடைய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகம் யோவான் 14வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மூன்று முத்தான வாழ்வை பற்றிய செய்தியை மிக அழகுற தெளிவுற நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. திருத்தூதர் பணிநூல் 8வது அதிகாரம் 5 முதல் 8 வரை இறைவார்த்தைகள் மற்றும் 14 முதல் 17 வரை இறைவார்த்தைகள் எப்படி பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே நற்செய்தியை அறிவித்தார், இயேசுக்கு சான்று பகிர்ந்தார், இறை வார்த்தை என்னும் வித்தனை மக்கள் உள்ளங்களில் விதைத்து அது பலன் தரும் வகையிலே வாழும்படி செய்தார் என்பதை அழகுற எடுத்து காட்டுகிறது. பிலிப்புவின் பணியானது இயேசுவின் பணியை மிகவும் அழகாக ஒத்திருக்கிறது. தொடக்க காலத்தில் மார்க்கெழுதிய நற்செய்தியின் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் நாம் காண்கின்றோம், திருத்தூதர்களை இயேசு எதற்கு அழைக்கிறார்? 3 முக்கியமான நிகழ்வுகளுக்காக அழைக்கிறார். 1, தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும் என்று. அதைத் தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கவும் என்றும் சேர்த்துக்கொள்ளலாம். அதே பாணியில் பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே, புற இனத்தாருடைய பகுதியிலே, விளக்கப்பட்ட பகுதியிலே, தீட்டு என்றும் அருவறுக்கத்தக்க மக்கள் என்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் துணையோடு ஆண்டவரின் வலிமையோடு புறப்பட்டு போகிறார். அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். அது ஆண்டவரின் ஆவியின் தூண்டுதலாலும் தூயாவின் கொடையினாலும் இந்த பணி நிகழ்கிறது. அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார். மக்களுக்கு இறை ஞானம் அங்கே அற்புதமாய் பிறக்கிறது. எவ்வளவு அழகான வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவருக்காய் சான்று வகர்கிற சாட்சிய வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டுகிறார். தான் பெற்றுக்கொண்ட அந்த சாட்சிய வாழ்க்கையை, தான் ஆணுகளினால் விளைந்த காயத்தில் வந்த நேசத்தை கண்ட பிலிப்பு அதே அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை மக்களிடம் பகிர்ந்து கொண்டு சாட்சிய வாழ்வுக்கு வழியாய் மாறுகிறார். இதே 2வது வாசகத்தில் சான்று வாழ்வு பற்றிய ஒரு அழகான செய்தியை புனித பேதுரு மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி யாராவது கேள்வி கேட்டால், இப்படி வாழ்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இப்படி சொல்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், பல சமயத்தில் நமக்கு விடை தெரியாது, பல சமயத்தில் நமக்கு விளக்கம் தெரியாது. விளக்கம் தேடும் விசுவாசம் என்கின்ற ஒரு காலகட்டத்திலே பேதுரு மிக அழகாய் சொல்கிறார், யாராவது உங்கள் வாழ்க்கையை பற்றிய சந்தேகங்களை எழுப்பினால் தக்க விளக்கம் கூற தயாராயிருங்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நான் எதற்காக இப்படி வாழ்கிறேன் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று அறிந்திருக்க வேண்டும். இதனால் என்ன பயன் என்று நான் உணர்ந்திருக்க வேண்டும். நான் வாழ்வதை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக நான் துன்புறுகிறேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மை எனக்கு அறிந்தால்தான் நான் தக்க முறையில் விளக்கம் தந்து என் எதிராளிகளை பதில் கொடுத்து வாயடைக்க முடியும். இல்லை என்றால் நானும் புரியாமல் அவர்களும் புரியாமல் எல்லாவற்றையும் குழப்பி ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பது பேதுருடைய அன்பான வார்த்தை. அதே போல பேதுரு அழகாய் சொல்வார், கனிந்த மனதோடு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழுங்கள் என்று சொல்கிறார். இரக்கம் என்பது இனிய சொல்லாக இந்த இடத்துல வருகிறது. இரக்கத்தோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். கனிவு கருணையோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் கருவுற்றால் ஒரு முறை பிரசவிப்பீர்கள், ஆனால் கருணையுற்றால் 1000 முறை கூட நீங்கள் பிரசவிக்கலாம் என்று அப்துல் கலாம் அழகாய் சொல்கிறார். அன்னை திரேசாவும் அழகாய் சொல்லுகிறார். கருணை என்பது மிக அழகான ஒரு காரியம். நாம் எப்பொழுதும் மற்றவரிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அது சான்று வாழ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி நிலையாக இருக்கிறது. இந்த அன்பு வாழ்வும் கருணை வாழ்வும் மன்னிக்கும் வாழ்வும் மட்டும்தான் நாம் வாழ்கிற வாழ்வின் விசுவாச கோட்பாடுகளை விளக்கமுற மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல 3வதாக நற்செய்தி வாசகம் ஏற்கனவே சாட்சிய வாழ்வையும் சான்று வாழ்வையும் பற்றி நாம் கண்ட நாம் அன்பு வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பு வாழ்வு என்பது மை ஒகேஷன் இஸ் டு லவ் என்று குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொன்னார். மை ஒகேஷன் இஸ் டு லவ், என் அழைத்தல் என்பது அன்பு செய்வதுதான், அன்பு செய்வதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அன்பு செய்வதே என்னுடைய அழைத்தல் என்று அழகாய் சொன்னார். ஒரு குருவானவர் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டது போல, ஒரு அருட் சகோதரி அன்பு பணிகள் செய்ய அழைக்கப்பட்டது போல, இந்த குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொல்வார், அன்பு செய்வதுதான் என்னுடைய அழைத்தல் என்று சொல்வார். அன்பு செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்று. பல சமயத்தில் அன்பை மக்கள் வெறும் வெற்று சொல்லாக பயன்படுத்துகிறார்கள், அல்லது கொச்சைப்படுத்தி அதை வெவ்வேறு மொழிகளிலும் வெவ்வேறு வகைகளிலும் வகைப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்ற அழகான அன்பின் வாழ்வு மிக அழகான வாழ்வு. யோவான் 14 என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்களின் அன்பில் நினைத்திருப்பீர்கள் என்று சொல்கிறார். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அன்பில் நினைத்திருக்கலாம். அன்பில் நினைத்திருப்போம் என்பது வெற்று வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்வு நிலை. வாழ்வு நிலை என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று யோவான் அழைப்பு விடுக்கின்றார். சில இந்த உலகத்திலே வாழும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. நாம் அழகாய் இருக்க வேண்டுமா அன்பாய் இருக்க வேண்டுமா என்று போட்டி வருகிறது. பல சமயத்தில் அநேக மக்கள் நிறைய பேர் அழகாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். நெற்றிக்கு ஐப்ரோ போட்டுக்கிறார்கள், பவுண்டேஷன் போட்டுக் கொள்கிறார்கள், ஐலிட்ஸ் வைத்துக் கொள்கிறார்கள், நெத்திச்சுட்டி வைத்துக் கொள்கிறார்கள், பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள், லிப்ஸ்டிக் வைத்துக் கொள்கிறார்கள், இன்னும் எல்லா ஆபரணங்களையும் உடுத்தி தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். எதற்காக? அழகாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அழகாய் இருப்பது அவ்வளவு அவசியமாய் தெரிகிறது. ஏன்? அழகுக்காகத்தானே போட்டியும் வைக்கிறார்கள். சென்னை அழகி, இந்திய அழகி, உலக அழகி, அல்லது யூனிவர்சிட்டியுடைய அழகி என்றெல்லாம், மிஸ் யூனிவர்ஸ் என்றெல்லாம் பட்டம் கொடுத்து அழகை ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆராதிக்கப்பட வேண்டியது அழகல்ல, அன்புதான். அன்புக்கு தான் போட்டி வைக்க வேண்டும். அழகாய் இருப்பது எல்லோராலும் நிகழக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒரு 100-150 பேர் இருக்கிற கூட்டத்திலே ஒரு 10-15 பேர் தான் போட்டோஜெனிக்காக அழகாய் இருப்பார்கள். வடிவாக, நினைவாக, புகழத்தக்க வகையிலே அழகாய் இருப்பார்கள். மற்றவர்களை விட இவர்களை மட்டுமே நான் புகழ்ந்து பேச முடியும். ஆனால் 1000 பேர் இருந்தால் 1000 பேராலையும் அன்பாக இருக்க முடியும். அதுதான் கடவுளுடைய உன்னதமான கொடை. 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் 10 பேர் அழகாய் இருப்பதை பெரிது என்கிறோம். ஆனால் 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் அத்தனை பேரும் அன்பாய் இருக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய அழகான சிந்தனை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பாய் இருப்பது எல்லாராலும் முடியக்கூடிய ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழகாய் இருந்தால் ஒரு 10 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். நீங்கள் அன்பாய் இருந்தால் 1000 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதைத்தான் யோவான் மிக அழகாய் சொல்வார். அன்பு வாழ்க்கை வாழுங்கள். அன்பில் இல்லாமல் நாம் கடவுளுடைய நிறை திருவுளத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அழகாய் அறுதியிட்டு சொல்கின்றார். அன்புக்குரியர்களே, அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். சாட்சிய வாழ்விற்கு நமக்கு மனம் இருக்கிறதா? இயேசுக்கு சாட்சியாய் வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா? நமக்குள்ளாய் ஒரு முன்னதமான தீர்க்கமான ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறது. பிலிப்பு ஆண்டவரின் ஆவியால் தூண்டப்பட்டு சமரியாவுக்கு அனுப்பப்பட்டார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஆவியால் உந்தப்பட்டு சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கை வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். சில சமயத்திலே சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும். அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய கிருபையில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அழகான வாக்கியம் முக்கியமானது. நாம் எதை வாழ்கிறோமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு முறை விடுதலையான பிறகு அரசியல் கட்சியிலேயே மிக முதன்மையானவராக இருந்து நாட்டின் அதிபராக மாறிய நெல்சன் மண்டேலா ஒரு உணவகத்திலே உணவருந்து கொள்ள போனார். அப்பொழுது அவருடைய நண்பர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பரிமாற வந்த ஒரு சக சகோதரன் மிக கைகால் நடுங்கி கைகள் உதறுவதையும் கைகால்கள் நடுங்குவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏனையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருந்தால் விடுபடுப்பதுதானே, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அவர் போன பிறகு நெல்சன் மண்டேலா அமைதியாக சொன்னார், அந்த கை நடுக்கமும் கால் நடுக்கமும் உடல் குறைவால் உள்ளது அல்ல. நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் என்னை மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார், மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார். என்னுடைய அறையிலேயே அவர் சிறுநீர் கழிப்பார். என்னை என்னவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லலாம் சித்திரவதை செய்தார். இப்பொழுது என்னை அதிபராக பார்க்கும்போது பழி வாங்குவாரோ என்று அவர் நினைத்துத்தான் கைகால் உதல் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா அவரை அழைத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து சரிசமம் அவருக்கும் தேநீர் வழங்கி உணவருந்து விட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து விட்டு அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாம் விரும்பி ஏதாவது தேவையா இருக்கிறதா இருந்தால் என கேளுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு செய்வேன். என்னிடம் கடந்ததெல்லாம் மறந்து விடுவோம், நலமான வாழ்வாகிய புதியவற்றை நோக்கி முன்னேறி போவோம் என்று அவர் சொன்னபோது அந்த மனிதர் அப்படியே கண் கலங்கி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சாட்சிய வாழ்வு என்பது நாம் எதை பேசுகிறோமோ அதை வாழ்ந்து காட்டுவது, அதை வாழ்ந்து காட்டுவது. நெல்சன் மண்டேலாவை போல நாம் எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்டும் போது நாம் உண்மையான தலைவர்களாக மாறுகிறோம். இல்லை என்றால் போலி தலைவர்களாக, பழி வாங்குகிறவர்களாக, அல்லது பழி எடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது சான்று வாழ்வு வாழ்வது மிக முக்கியமான ஒன்று. பேதுரு சொன்னது போல நீங்கள் சான்று வாழ்வு வாழுங்கள், சான்று வாழ்வு வாழுங்கள். அடுத்தவருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களை உயிர்ப்பித்த ஆண்டவருக்காக, உங்களை ரத்தத்தினால் கழுவி மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்காக சான்று வாழ்வு வாழுங்கள். அவர் கொடுத்த வாழ்க்கையை நீர் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழகாய் சொல்லுவார். உண்மைதான், பல சமயங்களில் சான்று வாழ்வு வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு சான்றுரையாக, பரப்புரையாக அடுத்தவருக்கு எடுத்துரைப்பது. பல சமயத்திலே அரசியல்வாதிகள் தேர்தலின் போது பரப்புரை செய்வார்கள், கொள்கை முழக்கங்களை செய்வார்கள், தங்கள் கொள்கைகளை பற்றியும் தாங்கள் செய்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் பரப்புரை செய்வார்கள். சான்று வாழ்க்கை என்பது பரப்புரை அல்ல, பரப்புரை அல்ல, மாறாக வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்து காட்டுவது, வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்து காட்டுவது. அதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை தன் நண்பர் குருவிடம் சொன்னார், வா நாம் இருவரும் நற்செய்தி அறிவித்து விட்டு வருவோம், இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு நாள் தானே என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு இருவரும் நடந்து வீதி வரையே பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே மகிழ்ந்திருந்து போனார்கள். முடிந்து திரும்பி பேசி சிரித்துக்கொண்டு திரும்பி வந்து விட்டார்கள். கூட போன நண்பருக்கு தூக்கி வாரிப்பட்டது. அசிசியார் சொன்னாரே, நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொன்னாரே, நாமும் கூட ஆர்வத்தோடு போனோமே, நமக்கும் ஒரு மறைவுரையாற்ற வாய்ப்பு கிடைக்குமே என்று. ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லையே, திரும்பி வந்து விட்டோமே, நாம் போனதை மறந்து விட்டாரோ, நாம் சிரித்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்த போது அவருடைய நோக்கத்தை மறந்து விட்டாரோ என்று பார்த்து அசிசியாரை பார்த்து நண்பர் கேட்டார், பிரான்சிஸ் நாம் நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொல்லிதானே புறப்பட்டோம், இப்படி ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்து விட்டோமே என்று அவர் சொன்னும் போது அசிசியார் மிக அழகாய் சொல்வாராம், நாம் போகும்போது பேசினோமே, நாம் போகும்போது சிரித்தோமே, நாம் போகும்போது அன்பு பாராட்டினோமே, நாம் போகும்போது நட்புணர்வோடு ஒருவரோடு ஒரு உரையாடினோமே, அதுதான் சான்று, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு, அதுதான் இறைவார்த்தை உரைப்பு பணி, அதுதான் தூதுரைக்கும் பணி. கவலைப்படாதே, நம்மால் முடிந்ததை செய்துவிட்டோம், இனி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை மனதிற்குள்ளே அழைத்துச் சென்றாராம். ஆம் அன்புக்குரியர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலிலும் ஆண்டவருக்காய் பணி செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் பரப்புரை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் சான்று வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை தூக்கி முன்னாடி வைத்து மற்றவர்கள் பார்க்கும்படியாக, இது இயேசுவின் பிள்ளை, இது இயேசுவின் குடும்பம், இது இயேசுவின் அன்பியம், இது இயேசுவின் பங்கு என்று உணரத்தக்க வாழ்க்கை நிலை உருவாக்கினோம் என்று சொன்னால், அதுவே உண்மையான நிறைவான மேலான பலன் தருகின்ற சான்று வாழ்வாக இருக்கும். ஆண்டவருக்குள்ளாக மன்றாடுவோம். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் இந்த மறையுரையை நிறைவு செய்வோம். எங்களை என் பாய நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாட்சிய வாழ்வும் சான்று வாழ்வும் அன்பு வாழ்வும் என மூன்று முத்தான கருத்துக்களை தந்து இந்த ஞாயிறு மறையுரையை நீர் சிந்திக்க வைத்தீரே ஆண்டவரே. உடைக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை எங்கள் உள்ளத்தை உடைக்கும்படியாய், உள்ளத்திற்குள்ளாய் நிறைவான பலனை தரும்படியாய் கிருபை செய்வீராக. என்று வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. குரல் வழி இறைமொழி.
2: குரல் வழி இறைமொழி என்ற இந்த தொடரில் நாம் இணைந்திருக்கின்றோம். வான் சிறப்பு என்கிற இரண்டாம் தலைப்பிலிருந்து 11 குறள் அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். வானின் துலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று என்று அந்த குறள் சொல்கிறது. வானின் உலகம் வழங்கி வருதலால், இந்த உலகம் இயங்குவது என்பதே மழையினால்தான். மழை இல்லை என்றால் உலகம் இல்லை. அங்கு வறட்சி, உயிர்கள் பாதிப்படைந்து இல்லாமல் போய்விடும் சூழல். எனவே மழை, மழை அது இந்த உலகத்திற்கான அடிப்படை. அந்த மழை இல்லையேல் வாழ்வு இல்லை என்பதனால் அது அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அமிழ்தம் என்பது பல உணவு வகைகளுக்கு சொல்லப்படுகிற ஓர் அரிய சொல். உணவு, நீர், தாய்ப்பால் இவையெல்லாமே அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே மழை அதுவும் ஓர் அமிழ்தம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அமிழ்தம் மழை இது தொடர்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது விவிலியத்திலே ஐவகை உணவு சொல்லப்படுவதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒன்று அன்றாட உணவு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த மன்றாட்டிலே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று இறைமகன் இயேசு நாமெல்லாம் வேண்டுவதற்கு கற்றுத்தருகிறார். அது அன்றாட உணவு. இரண்டு இறைமொழி என்கிற உணவு. சாத்தான் இயேசுவை சோதித்த பொழுது அங்கு இயேசு சொல்கின்ற ஒரு சொல், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். இறைமொழி உணவு. இறையின் நன்மை என்பது இன்னொரு உணவு. நாம் உண்கின்றோமே, திருப்பலியில் பெற்றுக்கொள்கின்றோமே நற்கருணை, அந்த உணவு. இது என் உடல், இது உங்களுக்காக உணவாக தரப்படுகிற உணவு உடல் என்று இறைமுகன் இயேசு சொல்கிறாரே, அந்த உணவு. நான்காம் ஓர் உணவை இறைமுகன் இயேசு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுவது போன்று, என்னை அனுப்பியவருடைய வேலையை செய்து முடிப்பதும் அவர் திருவுளப்படி வாழ்வதுமே நான் உண்கின்ற உணவு என்று ஒரு சிறப்புமிக்க உணவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். நிறைவாக விண்ணகத்தில் நமக்கு தரப்படுகிற அந்த ஒரு விருந்து, விண்ணக விருந்து, அதுவும் ஓர் உணவு. இப்படி ஐவகையான உணவுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உணவு மேன்மையான ஒன்று. இந்த உணவு வரிசையில் வரக்கூடிய ஒன்றுதான் மழை. ஏனென்றால் அந்த மழை இங்கு உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே அது அமிழ்தமாக உணவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரி மாரியை போன்றவர், அவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு உணவாக வழங்கியவர். அந்த அன்னை மரியின் வழியில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த மாரி மழை என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்படியென்றால் உலகம் அனைத்திற்குமே அமிழ்தமாக இருக்கக்கூடிய இந்த மழை இங்கு எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கின்ற வகையில் இன்று சிந்திப்பதற்கு செயல்படுவதற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே இந்த மழையை இங்கு எல்லாரும் பெறுவதற்குரிய வழிவகைகளை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. மரம், மரம், மழை தரும் மரங்கள் இங்கு பயிரிடப்பட வேண்டும். மரங்கள் வெட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு மழையை அமிழ்தமாக ஏற்று மழை எல்லாருக்கும் கிடைக்கும் வகையிலே உறுதியேற்றுக் கொள்வோம். மீண்டும் ஒருமுறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு நாம் முயல்வோம். வானின் உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரர் பாற்று. உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும். நன்றி.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
3: இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்தை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிநூல் 8வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 2வது வாசகம் 1 பேதுரு அவருடைய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகம் யோவான் 14வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. மூன்று முத்தான வாழ்வை பற்றிய செய்தியை மிக அழகுற தெளிவுற நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன. திருத்தூதர் பணிநூல் 8வது அதிகாரம் 5 முதல் 8 வரை இறைவார்த்தைகள் மற்றும் 14 முதல் 17 வரை இறைவார்த்தைகள் எப்படி பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர பகுதியிலே நற்செய்தியை அறிவித்தார், இயேசுக்கு சான்று பகிர்ந்தார், இறை வார்த்தை என்னும் வித்தினை மக்கள் உள்ளங்களில் விதைத்து அது பலன் தரும் வகையிலே வாழும்படி செய்தார் என்பதை அழகுற எடுத்து காட்டுகிறது. பிலிப்புவின் பணியானது இயேசுவின் பணியை மிகவும் அழகாக ஒத்திருக்கிறது. தொடக்க காலத்தில் மார்க்கெழுதிய நற்செய்தியின் 3வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் நாம் காண்கின்றோம், திருத்தூதர்களை இயேசு எதற்கு அழைக்கிறார்? 3 முக்கியமான நிகழ்வுகளுக்காக அழைக்கிறார். 1, தம்மோடு இருக்கவும், பேய்களை ஓட்டவும், நோய்களை குணமாக்கவும் என்று. அதைத் தொடர்ந்து நற்செய்தி அறிவிக்கவும் என்றும் சேர்த்துக்கொள்ளலாம். அதே பாணியில் பிலிப்பு சமாரியா என்கின்ற புறநகர் பகுதியிலே, புற இனத்தாருடைய பகுதியிலே, விளக்கப்பட்ட பகுதியிலே, தீட்டு என்றும் அருவறுக்கத்தக்க மக்கள் என்றும் ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவரின் துணையோடு ஆண்டவரின் வலிமையோடு புறப்பட்டு போகிறார். அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார். அது ஆண்டவரின் ஆவியின் தூண்டுதலாலும் தூயாவின் கொடையினாலும் இந்த பணி நிகழ்கிறது. அங்கே நற்செய்தி அறிவிக்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை குணமாக்குகிறார். மக்களுக்கு இறை ஞானம் அங்கே அற்புதமாய் பிறக்கிறது. எவ்வளவு அழகான வாழ்க்கை பாருங்கள். ஆண்டவருக்காய் சான்று வகர்கிற சாட்சிய வாழ்வை அவர் வாழ்ந்து காட்டுகிறார். தான் பெற்றுக்கொண்ட அந்த சாட்சிய வாழ்க்கையை, தான் ஆணுகளினால் விளைந்த காயத்தில் வந்த நேசத்தை கண்ட பிலிப்பு அதே அனுபவத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்கின்றார். உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை மக்களிடம் பகிர்ந்து கொண்டு சாட்சிய வாழ்வுக்கு வழியாய் மாறுகிறார். இதே 2வது வாசகத்தில் சான்று வாழ்வு பற்றிய ஒரு அழகான செய்தியை புனித பேதுரு மிக அழகாய் குறிப்பிட்டு சொல்கிறார். இப்பொழுது நான் வாழ்கிற வாழ்க்கையை பற்றி யாராவது கேள்வி கேட்டால், இப்படி வாழ்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இப்படி சொல்கிறீர்களே இதற்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி நடந்து கொள்கிறீர்கள் இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், பல சமயத்தில் நமக்கு விடை தெரியாது, பல சமயத்தில் நமக்கு விளக்கம் தெரியாது. விளக்கம் தேடும் விசுவாசம் என்கின்ற ஒரு காலகட்டத்திலே பேதுரு மிக அழகாய் சொல்கிறார், யாராவது உங்கள் வாழ்க்கையை பற்றிய சந்தேகங்களை எழுப்பினால் தக்க விளக்கம் கூற தயாராக இருங்கள். அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். நான் எதற்காக இப்படி வாழ்கிறேன் என்று நான் அறிந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி வாழ்கிறேன் என்று அறிந்திருக்க வேண்டும். இதனால் என்ன பயன் என்று நான் உணர்ந்திருக்க வேண்டும். நான் வாழ்வதை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி வாழும்போதுதான் இயேசுவுக்காக நான் வாழ்கிறேன், இயேசுவுக்காக நான் துன்புறுகிறேன், இயேசுவுக்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மை எனக்கு அறிந்தால்தான் நான் தக்க முறையில் விளக்கம் தந்து என் எதிராளிகளை பதில் கொடுத்து வாயடைக்க முடியும். இல்லை என்றால் நானும் புரியாமல் அவர்களும் புரியாமல் எல்லாவற்றையும் குழப்பி ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்கி விடுவோம் என்பது பேதுருடைய அன்பான வார்த்தை. அதே போல பேதுரு அழகாய் சொல்வார், கனிந்த மனதோடு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழுங்கள் என்று சொல்கிறார். இரக்கம் என்பது இனிய சொல்லாக இந்த இடத்துல வருகிறது. இரக்கத்தோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று சொல்கிறார்கள். கனிவு கருணையோடு ஒருவரை ஒருவர் நடத்துங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார். நீங்கள் கருவுற்றால் ஒரு முறை பிரசவிப்பீர்கள், ஆனால் கருணையுற்றால் 1000 முறை கூட நீங்கள் பிரசவிக்கலாம் என்று அப்துல் கலாம் அழகாய் சொல்கிறார். அன்னை திரேசாவும் அழகாய் சொல்லுகிறார். கருணை என்பது மிக அழகான ஒரு காரியம். நாம் எப்பொழுதும் மற்றவரிடம் கருணையோடு நடந்து கொள்ள வேண்டும், இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். அது சான்று வாழ்வுக்கு ஒரு முக்கியமான ஒரு சாட்சி நிலையாக இருக்கிறது. இந்த அன்பு வாழ்வும் கருணை வாழ்வும் மன்னிக்கும் வாழ்வும் மட்டும்தான் நாம் வாழ்கிற வாழ்வின் விசுவாச கோட்பாடுகளை விளக்கமுற மக்களுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல 3வதாக நற்செய்தி வாசகம் ஏற்கனவே சாட்சிய வாழ்வையும் சான்று வாழ்வையும் பற்றி நாம் கண்ட நாம் அன்பு வாழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பு வாழ்வு என்பது மை ஒகேஷன் இஸ் டு லவ் என்று குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொன்னார். மை ஒகேஷன் இஸ் டு லவ், என் அழைத்தல் என்பது அன்பு செய்வதுதான், அன்பு செய்வதற்காகவே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், அன்பு செய்வதே என்னுடைய அழைத்தல் என்று அழகாய் சொன்னார். ஒரு குருவானவர் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டது போல, ஒரு அருட் சகோதரி அன்பு பணிகள் செய்ய அழைக்கப்பட்டது போல, இந்த குழந்தை இயேசுவின் அன்பு தெரேசால் அழகாய் சொல்வார், அன்பு செய்வதுதான் என்னுடைய அழைத்தல் என்று சொல்வார். அன்பு செய்வதற்காகவே நான் அழைக்கப்பட்டேன் என்று. பல சமயத்தில் அன்பை மக்கள் வெறும் வெற்று சொல்லாக பயன்படுத்துகிறார்கள், அல்லது கொச்சைப்படுத்தி அதை வெவ்வேறு மொழிகளிலும் வெவ்வேறு வகைகளிலும் வகைப்படுத்துகிறார்கள். ஆனால் இயேசு சொல்லுகின்ற அழகான அன்பின் வாழ்வு மிக அழகான வாழ்வு. யோவான் 14 என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்களின் அன்பில் நினைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக நாம் அன்பில் நினைத்திருக்கலாம். அன்பில் நினைத்திருப்போம் என்பது வெற்று வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்வு நிலை. வாழ்வு நிலை என்பதை புரிந்து கொண்டு அதை நாம் நினைத்திருக்க வேண்டும் என்று யோவான் அழைப்பு விடுக்கின்றார். சில இந்த உலகத்திலே வாழும் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருக்கிறது. நாம் அழகாய் இருக்க வேண்டுமா அன்பாய் இருக்க வேண்டுமா என்று போட்டி வருகிறது. பல சமயத்தில் அநேக மக்கள் நிறைய பேர் அழகாய் இருக்கத்தான் ஆசைப்படுகிறார்கள். நெற்றிக்கு ஐப்ரோ போட்டுக்கிறார்கள், பவுண்டேஷன் போட்டுக் கொள்கிறார்கள், ஐலிட்ஸ் வைத்துக் கொள்கிறார்கள், நெத்திச்சுட்டி வைத்துக் கொள்கிறார்கள், பொட்டு வைத்துக் கொள்கிறார்கள், லிப்ஸ்டிக் வைத்துக் கொள்கிறார்கள், இன்னும் எல்லா ஆபரணங்களையும் உடுத்தி தங்களை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள். எதற்காக? அழகாய் இருக்க வேண்டும் என்பதற்காக. அழகாய் இருப்பது அவ்வளவு அவசியமாய் தெரிகிறது. ஏன்? அழகுக்காகத்தானே போட்டியும் வைக்கிறார்கள். சென்னை அழகி, இந்திய அழகி, உலக அழகி, அல்லது யூனிவர்சிட்டியுடைய அழகி என்றெல்லாம், மிஸ் யூனிவர்ஸ் என்றெல்லாம் பட்டம் கொடுத்து அழகை ஆராதிக்கிறார்கள். ஆனால் உண்மையில் ஆராதிக்கப்பட வேண்டியது அழகல்ல, அன்புதான். அன்புக்கு தான் போட்டி வைக்க வேண்டும். அழகாய் இருப்பது எல்லோராலும் நிகழக்கூடிய ஒரு காரியம் அல்ல. ஒரு 100-150 பேர் இருக்கிற கூட்டத்திலே ஒரு 10-15 பேர் தான் போட்டோஜெனிக்காக அழகாயிருப்பார்கள். வடிவாக, நினைவாக, புகழத்தக்க வகையிலே அழகாயிருப்பார்கள். மற்றவர்களை விட இவர்களை மட்டுமே நான் புகழ்ந்து பேச முடியும். ஆனால் 1000 பேர் இருந்தால் 1000 பேராலையும் அன்பாக இருக்க முடியும். அதுதான் கடவுளுடைய உன்னதமான கொடை. 100 பேர் இருக்கிற கூட்டத்தில் 10 பேர் அழகாயிருப்பதை பெரிது என்கிறோம். ஆனால் 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் அத்தனை பேரும் அன்பாய் இருக்க முடியும் என்பது எவ்வளவு பெரிய அழகான சிந்தனை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பாய் இருப்பது எல்லோராலும் முடியக்கூடிய ஒரு நிலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அழகாயிருந்தால் ஒரு 10 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். நீங்கள் அன்பாயிருந்தால் 1000 பேர் உங்களை திரும்பி பார்ப்பார்கள். இதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் யோவான் மிக அழகாய் சொல்வார். அன்பு வாழ்க்கை வாழுங்கள். அன்பில் இல்லாமல் நாம் கடவுளுடைய நிறை திருவுளத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அழகாய் அறுதியிட்டு சொல்கின்றார். அன்புக்குரியர்களே, அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற நிகழ்வுகளை பார்க்கிறோம். சாட்சிய வாழ்விற்கு நமக்கு மனம் இருக்கிறதா? இயேசுக்கு சாட்சியாய் வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா? நமக்குள்ளாய் ஒரு முன்னதமான தீர்க்கமான ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? சாட்சிய வாழ்க்கை வாழ்கிறது. பிலிப்பு ஆண்டவரின் ஆவியால் தூண்டப்பட்டு சமரியாவுக்கு அனுப்பப்பட்டார். அந்த இடத்திலே ஆண்டவர் ஆவியால் உந்தப்பட்டு சாட்சிய வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட சாட்சிய வாழ்க்கையை வாழ நமக்குள்ளாய் உறுதிப்பாடு இருக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம். சில சமயத்திலே சொல்வது ஒன்றாக இருக்கும், செய்வது வேறொன்றாக இருக்கும். அதுவல்ல வாழ்க்கை. ஆண்டவருடைய கிருபையில் நாம் நினைத்து பார்க்கக்கூடிய அழகான வாக்கியம் முக்கியமானது. நாம் எதை வாழ்கிறோமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு முறை விடுதலையான பிறகு அரசியல் கட்சியிலேயே மிக முதன்மையானவராக இருந்து நாட்டின் அதிபராக மாறிய நெல்சன் மண்டேலா ஒரு உணவகத்திலே உணவருந்து போனார். அப்பொழுது அவருடைய நண்பர் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு பரிமாற வந்த ஒரு சக சகோதரன் மிக கைகால் நடுங்கி கைகள் உதறுவதையும் கைகால்கள் நடுங்குவதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ஏனையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? உங்களுக்கு உடல்நலம் குறைவாக இருந்தால் விடுபடுப்பது தானே, ஏன் இப்படி கஷ்டப்படுங்கள் என்று கேட்டார். அவர் போன பிறகு நெல்சன் மண்டேலா அமைதியாக சொன்னார், அந்த கை நடுக்கவும் கால் நடுக்கவும் உடல் குறைவால் உள்ளது அல்ல, நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது அவர் என்னை மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார், மிக கொடுமையாய் சித்திரவதை செய்தார். என்னுடைய அறையிலேயே அவர் சிறுநீர் கழிப்பார். என்னை என்னவெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லலாம் சித்திரவதை செய்தார். இப்பொழுது என்னை அதிபராக பார்க்கும்போது பழி வாங்குவாரோ என்று அவர் நினைத்துத்தான் கைகால் உதல் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று அவர் சொன்னார். அப்பொழுது நெல்சன் மண்டேலா அவரை அழைத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து சரிசமம் அவருக்கும் தேநீர் வழங்கி உணவருந்து விட்டு அவருடைய குடும்பத்தை பற்றி விசாரித்து விட்டு அவருடைய சுகதுக்கங்கள் எல்லாம் விரும்பி ஏதாவது தேவையா இருக்கிறதா இருந்தா கேளுங்கள், நான் கட்டாயம் உங்களுக்கு செய்வேன். என்னிடம் கடந்ததெல்லாம் மறந்து விடுவோம், நலமான வாழ்வாகிய புதியவற்றை நோக்கி முன்னேறி போவோம் என்று அவர் சொன்னபோது அந்த மனிதர் அப்படியே கண் கலங்கி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் என்று சொல்கிறார்கள். எதற்காக இதை சொல்லுகிறேன்? சாட்சிய வாழ்வு என்பது நாம் எதை பேசுகிறோமோ அதை வாழ்ந்து காட்டுவது, அதை வாழ்ந்து காட்டுவது. நெல்சன் மண்டேலாவை போல நாம் எதை சொல்கிறோமோ அதை வாழ்ந்து காட்டும் போது நாம் உண்மையான தலைவர்களாக மாறுகிறோம். இல்லை என்றால் போலி தலைவர்களாக, பழி வாங்குகிறவர்களாக, அல்லது பழி எடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு அன்றாட வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது சான்று வாழ்வு வாழ்வது மிக முக்கியமான ஒன்று. பேதுரு சொன்னது போல நீங்கள் சான்று வாழ்வு வாழுங்கள், சான்று வாழ்வு வாழுங்கள். அடுத்தவருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களை உயிர்ப்பித்த ஆண்டவருக்காக, உங்களை ரத்தத்தினால் கழுவி மீட்டுக் கொண்ட ஆண்டவருக்காக சான்று வாழ்வு வாழுங்கள். அவர் கொடுத்த வாழ்க்கையை நீர் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அழகாய் சொல்லுவார். உண்மைதான், பல சமயங்களில் சான்று வாழ்வு வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு சான்றுரையாக, பரப்புரையாக அடுத்தவருக்கு எடுத்துரைப்பது. பல சமயத்திலே அரசியல்வாதிகள் தேர்தலின் போது பரப்புரை செய்வார்கள், கொள்கை முழக்கங்களை செய்வார்கள், தங்கள் கொள்கைகளை பற்றியும் தாங்கள் செய்த முக்கியமான நிகழ்வுகளை பற்றியும் பரப்புரை செய்வார்கள். சான்று வாழ்க்கை என்பது பரப்புரை அல்ல, பரப்புரை அல்ல, மாறாக வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்து காட்டுவது, வாழ்வையே ஒரு சான்றாய் எடுத்து காட்டுவது. அதுதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஒரு முறை தன் நண்பர் குருவிடம் சொன்னார், வா நாம் இருவரும் நற்செய்தி அறிவித்து விட்டு வருவோம், இன்றைய நாள் நற்செய்தி அறிவிப்பு நாள் தானே என்று சொன்னாராம். சொல்லிவிட்டு இருவரும் நடந்து வீதி வரையே பேசிக்கொண்டே சிரித்துக்கொண்டே மகிழ்ந்திருந்து போனார்கள். முடிந்து திரும்பி பேசி சிரித்துக்கொண்டு திரும்பி வந்து விட்டார்கள். கூட போன நண்பருக்கு தூக்கி வாரிப்பட்டது. அசிசியார் சொன்னாரே, நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொன்னாரே, நாமும் கூட ஆர்வத்தோடு போனோமே, நமக்கும் ஒரு மறைவுரையாற்ற வாய்ப்பு கிடைக்குமே என்று. ஆனால் அப்படி எதுவும் நிகழவில்லையே, திரும்பி வந்து விட்டோமே, நாம் போனதை மறந்து விட்டாரோ, நாம் சிரித்துக்கொண்டு பேசிக்கொண்டு இருந்த போது அவருடைய நோக்கத்தை மறந்து விட்டாரோ என்று பார்த்து அசிசியாரை பார்த்து நண்பர் கேட்டார், பிரான்சிஸ் நாம் நற்செய்தி அறிவிக்க போகலாம் என்று சொல்லிதானே புறப்பட்டோம், இப்படி ஒன்றும் செய்யாமல் திரும்பி வந்து விட்டோமே என்று அவர் சொன்னும் போது அசிசியார் மிக அழகாய் சொல்வாராம், நாம் போகும்போது பேசினோமே, நாம் போகும்போது சிரித்தோமே, நாம் போகும்போது அன்பு பாராட்டினோமே, நாம் போகும்போது நட்புணர்வோடு ஒருவரோடு ஒரு உரையாடினோமே, அதுதான் சான்று, அதுதான் நற்செய்தி அறிவிப்பு, அதுதான் இறைவார்த்தை உரைப்பு பணி, அதுதான் தூதுரைக்கும் பணி. கவலைப்படாதே, நம்மால் முடிந்ததை செய்துவிட்டோம், இனி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி அவரை மனதிற்குள்ளே அழைத்துச் சென்றாராம். ஆம் அன்புக்குரியர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன செயலிலும் ஆண்டவருக்காய் பணி செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் பரப்புரை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காய் சான்று வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை தூக்கி முன்னாடி வைத்து மற்றவர்கள் பார்க்கும்படியாக, இது இயேசுவின் பிள்ளை, இது இயேசுவின் குடும்பம், இது இயேசுவின் அன்பியம், இது இயேசுவின் பங்கு என்று உணரத்தக்க வாழ்க்கை நிலை உருவாக்கினோம் என்று சொன்னால் அதுவே உண்மையான நிறைவான மேலான பலன் தருகின்ற சான்று வாழ்வாக இருக்கும். ஆண்டவருக்குள்ளாக மன்றாடுவோம். ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நாம் இந்த மறையுரையை நிறைவு செய்வோம். எங்களை என் பாய நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாட்சிய வாழ்வும் சான்று வாழ்வும் அன்பு வாழ்வும் என மூன்று முத்தான கருத்துக்களை தந்து இந்த ஞாயிறு மறையுறையை நீர் சிந்திக்க வைத்தீரே ஆண்டவரே. உடைக்கப்பட்ட இந்த இறை வார்த்தை எங்கள் உள்ளத்தை உடைக்கும்படியாய், உள்ளத்திற்குள்ளாய் நிறைவான பலனை தரும்படியாய் கிருபை செய்வீராக. என்று வாழும் இயேசு வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.